பார்ட்டியா மயங்க பார்ட்டியா? கிராமில் சுடியா பத்தா தாசில் நரசிங்கட் ரிச்சிலா ராஜ்கட் மத்திய பிரதேசி கோவிந்த் வைஷ்ணவ் திவ்யா சுமன் கோமல் பரி கிருத்திகா ரமேஷ் சந்திர கங்கி ஜோதி நகர் நோகா ராஜஸ்தான் சே புக்ராஜ் பட்குஜர் கைலாஷ் மிஸ்திரி குர்தம் தரா கன்சியாம் பார்கவ் பாபு கௌரி ஹசன் சிக்கா பன்யபாரா தம்தரி சத்தீஸ்கட் ராஜ்ய சே ராமச்சந்திர மாகிஜா காஃபிர் பாய் ஸ்ரீமதி சவிதா மாகிஜா பேபி சுவாதி மாகிஜா மகேஷ் குமார் குக்ரேஜா சந்தியா குக்ரேஜா மாஹி பூஜா சுட்கி சரத்குமார் டுட்வானி எவம் பூரா முகேஜா பரிவார் பிரசகிராம் சித்மா பஜார் பாரா ஜிலா பலராம்பூர் சத்தீஸ்கட் சே தனேஸ்வர் நிசா தீபிகா நிசா சிவான்ஸ் நிசா ராம் பரோஸ் பேக்கரா நரேஷ் சிங் எவம் சமஸ்த் நிசாத் பரிவார் போபால்கர் ராஜஸ்தான் சே தர்மேந்திர ஷீபா கபில் ஷீபா இசான் ஷீபா பூஜா பரிஹார் கிராம் பிப்ரலோட் சர்காவுன் சத்தீஸ்கட் சே திவேஷ் வர்மா பூனம் வர்மா ஜோதி ஓ சிவான்ஸ் வர்மா தத்ரங்கி பட்டா பாரா சத்தீஸ்கட் சே ஹீராமணி வர்மா பாரஸ் மணி வர்மா புஷ்பேன் மணி வர்மா நோகிலால் வர்மா ராய்கட் சே ரோஹித் ஜெயலட்சுமி ஆப் சபிக்கு ஃபர்மாயிஸ் பொலிஜி பேசி ஃபில்ம் ஃபுலார் காட்டிய சே கரிக்ரம் இஷ்டா ஃபர்மாயிஸ் கி அந்திம் பேஸ்கஸ் அவாஜி குமார் சானு கி தூன் தியா ஹே நதீம் சிரவண் நே கீத் லிகா ஹே சமீர் நே.